0: மாசத்துக்கு சொல்றேன், மாசத்துக்கு வருஷத்துக்கு
1: வந்துட்டு
0: லீமா இந்தியாவில் அப்போ லீமாவில் பொசிஷன் 4 மாசத்துக்கு வருஷத்துக்கு.

0: இது 0 தபல்லாக வைக்க வேண்டும்.
1: Para 20
0: minutos. Para 20 minutos. 1 minuto 0 minutos. 20 minutos.